0: Chennai Beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை.

0: are listening to Radio Suno 91.7 FM. 91.7 FM.
1: Qatar's favorite radio station.
2: Chennai Beats.
1: Tamil Head of the Hour.
3: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?